அம்மே கரிங்க போட்டே தலைமுடியும்மே நீ கைவலரியும் இடத்த கைவந்த

0: புலரா புலரா வன்புலரா குட்டி புளிச்சு வந்தோ
1: ஆமத்து புண்ணட்டா.

பெருமாருடைய கோட்டல்லா இது, பக்கீரணையன கோட்டானு. ரப்பின் கல்பன கேட்டு நடக்குன கல்வின மூடிய கோட்டானு. வக்கீல்மாருடைய கோட்டல்லா இது, பக்கீரணியன கோட்டானு. ரப்பின் கல்பன கேட்டு நடக்குன